0: அட்டாய் வினாடி ஹத்தலிஸ் பஹாய் விழாவ ரைடோ ரூஃபிங் பிரீமியர் ஷீட் எக்க ஐவாட கண்ணு கீழே கியன்னே ஒயாகி வகாலிட்ட தெங் ஒய காலைக்கட கலிந்தாவு ஷீட் எக்க தெங் வந்து ரூபாயெல்லாம் ஷீட் எக்க மே தீரலா கேடிலா இட பச ஹரிம கேதாய் துருவார்ன வெலா
1: பரண பாட்டாய்
0: ஓ ஒக்கோம் நிசா தெங் ஒன்ன வகாலி வினஸ்கரன்னு காலி அவில்லா மோய எக்க மே லிபியா கேவோ சாமானியம் எங்கலந்தி வகை ரட்டவல வகாலையாக் அலுத்தடியா கரண்ணே அவுருது பணா கெட்டாக் வகை காலையாக் அல்லகிடின்னு புலுவால் அபே அமர வகை காலேதி வகால வினாஸ்கர்ணாலு பலபான ஹேது காலகுணிக தச்சய லங்காவி உனத் மேக்கியனேக நீது அத்தனி இது லங்காவி தீன காலகுணிக தத்தையனேக்க ஓய்கியன வந்துரு வகை ரிலாவு பிரச்சனையம அப்ப பௌகே காலே ரிலாவு கேன்லயம விசந்தகன பெலுவானி வகாவன் விதரம்ம நிமே வந்துரு எக்க வந்துரு சீட் எக்கட பெறனா கிள கியன்னே பைதனோ சீட் எக்கடான கியதுடே கியதுரின்ன வந்துரு பிரமாணி வெடி வேணும் இவன ரைட் மே மங் கேனவே சவி சக்தி கணத்தி தன்னோனி இதுங்க ரைடோ ரூஃபிங் பிரீமியர் ஷீட் எக்க மேகி மெட்டி லேயர் எக்க தெங்க யட்டி பத்தி தியனோ அதுல் பத்தி இதுசா லஸ்னாய் உணுசும பாலனே கல்ல தமை கியதுல்ட தின்னி ஏவ ஜல விகர்ஷக சக்தி நிசா ஈ ஆலேபனி நிசா ஷீட் எக்க பெங்கின்னே தீய சேல பெந்தின்னே பாசி பெந்தின்னே ஒய்கின தத்துவன்னிக்க தமை ரைனோ ரூஃபிங் வசர் ஹட்டக விஸ்வாசே அப்பி ஒப் ஆய அலுதிங் ஹதன் ஏவகே மதக் கரணோ மே விலாவே மே அப்பி கிரிமிராஜ் நிஷ்பாதன கேன கிரிமிராஜ் கீழ கேன்னே அவருது 77
1: ஓ
0: தென் கரல் குலி லதரு பணு ரோக சதா விசேஷாய்
1: ஓ
0: இடவாசி படையா மாறுவ பொட்டக்கரி

அமெரிக்கானு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்கே கருணு பகலவுக்கு சாமசலஸ்ம இஸ்ரேல் அக்ராமாத்திய பெஞ்சமின் நெதன்யாஹு பிரதிக்ஷேப கரதிபினவா. ஹமாஸ் சங்விதானே அவியாயுத அத்தஹர நிராயுதவனதே காசா தீரின் கிசிந்து லெசக்கின் இஸ்ரேல் ஹமுதா இவத்கர நொகன்னா லிசாய் அகமதி நெதன்யாஹு பவசான்னே. ஹமாஸ் சங்விதானே தர்ஜனே சம்பூர்ணேன்ம பிட்டுதாக்கினதே தமன் கண்ணா ஹமுதாமே கிரியாமார்கு அத் நொஹரினபவது இஸ்ரேல் அக்ராமாத்வரியா பவசாயத்திபவு விதிஸ் மாத்திய சதஹான் கலா. மேலங்க லக்கண்ட பிரவருத்தி பெறவருது ஹைட்டு.

0: 95.5 அனு 95.7 லக்காண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலங்கைய ஹண்ட
1: விலாவ பஸ்ரு ஹத்ராய்
2: விலாவ ஒப வெதகின ஆவே
3: வார்த்தா பிட வார்த்தா தபனி கூட்டி அட்டே NLB தனடி தஹனிய லுத்ராய் ரத்தி சம்வர்தனேட தனந்த சக்தியக் வெமின் ஒப தினவா ரட தினவட தனனி தஹனி

0: Drive with Chamit and Charu. மார்க்ஸ்மேன் சமூக வியாபாரி வித்தின் கென்வாபி தகரின் தன் நவநிமாவுக்கின் என டோ மாசுவாங்கிய வீக்கிட்டி மியாந்திரைக்க சாதம்பர் ஹிமிகருவுக்கு வண்ண அது மாமுதான் பிந்துவைக்கைக்கை ஹத்தாய் ஹை சேர்த்து நமையாய் பாங்க சேர்த்து நமையா
1: மமனந்தே மானம் ரிலாக்ஸ்
2: ஓனம் சந்தி வேதனாவகட்ட பிரபலம் வித்யானுகூல விசந்தும் ஓட்டுஷீல் ஆக்டிவ் பிளஸ்
3: NLP ஹதஹன லங்காவே வெடிம தேகி தின தேகி அவஸ்தா வெடிமலுத்ரைய NLP ஹதஹன ඔබත් අදම NLP හඳහඳ බලා ගන්න.
4: සහයෝගීතා අනුග්‍රහය. පටස්ගාල අතට සල්ලි පල්ලි ගුරුගේ රන් අය. රන් පවුමට උපරිම මුදල අපෙන් ලක්ෂයටම පොලිය රුපියල් 480ක් විතරයි. ගනුදෙනුවයි රත්තරන්. පල්ලි ගුරුගේ රන් අය.